0: ஹலோ,
1: ஹலோ,
0: குட் ஆஃப்டர்நூன். மிங்களை பொங்கு ஹைபியூ. ஹோய் ஹோய் கறி கரம் பை சை தாசிகே. வைகூகி மாதுரின் சக்பா. மாதுரின் சக்பசி அனிதி சுய் கரம்ப ஒய்பிதை நுசைசே. மிச்சி நாய் ஃபேட்ஸு ஒய்தோயா, நங்கி நுசிரசி ஒய்தோயா. ஹோய் ஹோய் மாதுரிக்கு நாய்த்தோங் கொஞ்சல் த தீன ஒய்னாம்னா சரியங்கமுதி சராங்கு இசைனி இசை குதல் தம்ஜரி மயம் புன தாமின் அசி.
1: Thank you.
0: அகச்சரி.